தையும் தத்தை தகதை, தையும் தகதை தையும் தகதை, தத்தை தகதை தத்தை தகதை, தையும் தகதகதை தையும் தகதகதை தையும் தகதகதை.